உள்ளுமே சிலவும் சில நேருக்குனோ ஹவுசக்தாவோ உள்ளா துஹக் இமேலிங்கோ நுபுயா கலைன்னா நிறத்தோ உள்ளா குட் 40% நீ கண்ணி கலல்லுனி அனுகிலுனி அட்வாக் நிமி 30 மிக் சூங்குனிலி மிக் ஹைமாட சிறை 40% நிக் ஹன்னி கலல்லுனி அனுகிலுனி அட்வாக் நிமி 30 மிக் சூங்குனிலி மிக் 50 மு டிக்கில்லுகு ஹியுயனாக் நிங்க ஹாய் பிளஸ் 4 உன்னுபத் சகி நிறக்தோ யுக் அனுகிங்க அதுவாக நிமித்தோனி மிசுங்குனிலி மிக் 40 முட்டிக்கில்லுகு மைனஸ் 4 விண்ட்சில் மைனஸ் 9 லோ டைட் வாஸ் அட் 5:22 ஹை டைட் வில் பி 11:36 And next low tide 5:41. Matu yere raki mata o hal rele kenri. Tinitjari kao yuk ulla toha 5:22. Ulitjari nesuni 11:36 AM. Tinitiri niya misuni 5:41 PM. Hi.